0: பெரிய மாதிரி இருக்கும் சொன்ன சார் டூபா நன்றி.
1: Amadou Ba, nous sommes au Grand Coubach 33 976 09 09 et 4.